0: a superstardom that propelled him towards political stardom. A gutsy plunge, as no actor has been able to recreate the magic of MGR from four decades ago.
1: மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா?

I request the Honourable Governor's permission to commence the function. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் பதவியேற்பு உறுதிமொழியும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். I request the Honourable Governor to administer the oath of office and secrecy to the Honourable Chief Minister. Thiru C. Joseph Vijay Avargal.

Nana? See Joseph Vijayanum Nan. சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.

அமைச்சர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். I request the Honorable Governor to administer the oath of office and secrecy to the Honorable Ministers.

0: திரு என் ஆனந்த் அவர்கள்.
1: என் ஆனந்த் எனும் நான் சட்டப்படி என் ஆனந்த் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாக பற்றும் கொண்டிருப்பேன். என்றும் இந்திய நாட்டின் பில்லதா முழு முதல் ஆட்சியும் உரிமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றுபடியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சாராவும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழி கேறேன். என் ஆனந்த் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக் கொள்வதும் பெரியவர்களுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவே மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.

0: நானு
1: ஆதவ் அர்ஜுனா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பல தரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். ஆதவ் அர்ஜுனா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். நன்றி. தமிழ் வாழ்க.

0: நான்
1: கே ஜி அருண்ராஜ் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின் படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
0: நான்
1: கே ஜி அருண்ராஜ் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.

0: கே ஏ செங்கோட்டையன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாடு அரசு அமைச்சராக உண்மையாகவும் உளச்சார்பின்றியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்புக்கு சட்டத்திற்கும் இணங்க அச்சம் ஒருதலை சார்பும் என்று விருப்பு வெறுப்பு விளக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையாக செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
1: நான்
0: கே ஏ செங்கோட்டையன் எனும் நான் தமிழ்நாட்டின் அரசியல் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவது தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்றி தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.

0: நான்
1: பி வெங்கடரமணன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதலாட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்புகளை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகின்றேன்.
0: நான்
1: பி வெங்கடரமணன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகின்றேன். நன்றி.

0: நான்
1: ஆர் நிர்மல் குமார் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பட்டும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லா முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை பட்சமும் இன்றி விருப்பு வெறுப்பு விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
0: நான்
1: நிர்மல்குமார் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நன்றி.

0: Ana.
1: ராஜ்மோகன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன். ராஜ்மோகன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையானன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.

0: தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும்
1: நான் சா கீர்த்தனா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒரு தலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் சா கீர்த்தனா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். தமிழ் வாழ்க.

0: the for protection of women, fingerprint special force, which will be set up to protect women. And the third that they are giving is about anti-drug squad to crack down on drug abuse. These are three very, very important.
1: Chief Minister of Tamil Nadu. To address the gathering, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்கள் முன்னால் உரையாற்றுவார்.
2: என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், வணக்கம், வணக்கம். என்ன சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சினிமாவில் எப்படியாவது கஷ்டப்பட்டு வெற்றி அடையணும்னு இருந்த ஒரு சாதாரண
0: somehow
2: அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பிறந்த ஒரு பிள்ளையா,
0: ஆஃப்டர் a lot of struggle a normal ordinary assistant director's son.
2: வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
0: I also know what is poverty in my life.
2: பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
0: I know what hunger is.
2: நான் ஒன்றும் பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்துலாம் வந்துடல.
0: I am not born in a royal family.
2: உங்களை மாதிரி தான்,
0: I am like you. உங்களை
2: மாதிரி தான், உங்க குடும்பத்தில் ஒருத்த
0: மாதிரி தான், amongst you.
2: உங்களை மாதிரி தான்,
0: I am like your son.
2: உங்க அண்ணன் மாதிரி தான்,
0: I am like your brother. I am like your younger brother. I am like your older brother. I am like your son.
2: அப்படிதான் நான் உணர்றேன்.
0: That's how I feel.
2: நீங்களும் என்ன அப்படி நினைச்சதுனாலதான்,
0: இட்ஸ் பிகாஸ் யூ ஆல்சோ தாட் ஆஃப் மீ லைக் தட்.
2: எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை ஒன்னு கொடுத்தீங்க.
0: யூ கேவ் மீ சச் எ ஹியூஜ் பிளேஸ் இன் தமிழ் சினிமா.
2: அதையெல்லாம் விட்டுட்டு
0: நவ் லீவிங் ஆல் தட்,
2: உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக,
0: டு கிவ் யூ மை தேங்க்ஸ் கிவிங், மை கிராட்டிட்யூட்.
2: இந்த விஜய,
0: யூ நோ, யூ ஹேவ் மேட் யுவர் விஜய்.
2: நாங்களா இருக்கோம், பாத்துக்கிறோம்.
0: யுவர் விஜய்,
2: விஜய் தம்பி, நீ வா, நாங்க இருக்கோம்.
0: You've Vijay told him Tambi, that you come, Vijay, brother. We are there to take care of you. That's the message that you've given me. People sounded like, you're my friend, come over. We will take care of you. With so much love, with so much relationship, you have accepted me. I must say this at this time. In this process, I have faced a lot of hardships. Many people have humiliated me. It's not just about me. People who stood with me also faced, like you have also faced this humiliation and difficulties. You did not let any of that affect you. You made all my sufferings your sufferings and my pain your pain.
2: சி ஜோசப் விஜய் எனும் நான்.
0: Today, all this has made me say today that சி ஜோசப் விஜய் me.
2: அத வந்து உண்மையாக்கி இருக்கிறீங்க.
0: You have made this oath taking a reality.
2: என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல.
0: I don't know what to say to you.
2: என்னுடைய உறவுகளே, என்னுடைய சொந்தங்களே,
0: my relationships, my people.
2: நான் தூதன்லாம் கிடையாது.
0: I am not a messenger of God.
2: ஒரு வாழ்க்கை வாழ்ற ஒரு சாதாரணமான மனுஷன் தான்.
0: I am a normal man.
2: சொன்ன மாதிரி அது செய்வேன், இது செய்வேன், வாக்குறுதிகள்லாம் கொடுத்தவங்களை தான் ஏமாத்த மாட்டேன்.
0: I will not make false promises and cheat you.
2: அது மட்டும்தான் நான் செய்வேன்.
0: I will only do what is possible.
2: கேள்வி ஒன்னு வரலாம், அப்ப சாத்தியம் இல்லாதத செய்ய மாட்டாங்களா? செய்ய
0: முடியாது.
2: கேள்வி ஒன்னு வரலாம்,
0: what is not possible will not be
2: done. எது வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன வந்தாலும் பாத்துக்கலாம்.
0: With so many crore people with me, anything that comes, we will do. We will manage. We will take care of anything that comes. We will achieve anything that comes. Any target.
2: இன்னைக்கு

0: தலைவர் மதிப்புக்குரிய மை பிரதர் திரு ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய திரு கே சி வேணுகோபால் அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மதிப்புக்குரிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள், சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா, இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன், This is a new beginning. A new era of a real secular social justice starts now.
1: A new era begins. Those are very, very telling and meaningful words, deep words by a new young chief minister of the beautiful state of Tamil Nadu. I hope you enjoyed our coverage, but remember, the Vijay story as chief minister has only just begun, and NDTV will be there at every step. Thanks for watching. The news continues on the other side.

சும்மா கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா?

0: first speech, Vijay raked up the issue of economic crisis in the state, saying that the DMK had emptied the state coffers.
1: மக்கள் நலன்களை மட்டுமே லட்சியமாக கொண்ட நமது அரசுக்கு பக்கபலமாக நின்று ஆதரவை வழங்கியுள்ள காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை, பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மதிப்புக்குரிய மை பிரதர் திரு ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய திரு கே சி வேணுகோபால் அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மதிப்புக்குரிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள், சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா, இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன், This is a new beginning. A new era of a real secular social justice starts now.
2: He born in 73, okay? 73 or 74, 73 marriage, 74 born. When he born, I was an assistant director. I struggled for even food. That's that remembrance he made.
3: ஹாப்பி அன்னையர் தினம். விஜய் வந்து நன்றாக ரொம்ப நல்லா இதை எடுத்து நடத்துவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, பார்க்கலாம்.
4: Extremely happy from bottom of my heart, and we really owe a lot of thanks to all the citizens of Tamil Nadu and everyone from the world, from all over the world.
0: Now, NDTV's Sam Daniel spoke to actor Trisha after Vijay took oath as Tamil Nadu Chief Minister. Listen in to what she has to say.
5: Is it a blockbuster of
4: kind? Very happy. Congratulations. Congratulations.
5: Is it a blockbuster of kind?
4: Very happy. Congratulations. Congratulations.
5: Is it a blockbuster of kind?
4: Very happy. Congratulations. Congratulations.
0: And well, NDTV's managing editor Shivarur, who is reporting from Ground Zero, spoke to TVK fans on their first reaction to the new government formation. Vijay certainly has the support of young and old coming out in large numbers to support him. Here's a look at that report.
6: We've got a young little fan of Vijay here. You were inside?
7: Yes, sir.
6: How was it?
7: It was very nice, and it was goosebumps to see his speech more. And we got excitement of...
6: Your chief minister is sitting on the chief minister's chair now.
7: Yes, sir.
6: You want to congratulate him?
7: Yes, sir. Congrats, Talapathy, Chief Minister Vijay. Thank.
8: Why do you like Talapathy so much?
6: He's sitting on the chief minister's chair as you speak. You can't see him right now on NDTV. Yeah. He's sitting on the chief minister's chair at the state secretariat.
7: Yes, sir.
6: Finally, he's sitting to take his decisions. Why do you like him as chief minister?
7: Because he works hard for his politics and his acting. He works too hard, and he got so many problems for his works and everything.
6: So what would you like to say to Vijay? He's listening to you right now on NDTV. What would you like to say to Chief Minister Vijay?
7: Sir, you are very brave and active too for us, and we hope that you will serve for us and Tamil Nadu. Thank you, sir.
6: You have...
8: How old are you?
7: I am very happy now. I am 11 years old.
6: Okay. Thank you very much. Thank you very much. One of the youngest supporters of Vijay there, congratulating Vijay as he sits in the chief minister's chair. It doesn't get more symbolic than that. If I could...
9: I am happy. Vijay Muthalamichar, sir, pengalukku paadhagaappu kudukkaran solli irukkaraaru. Romba sandosama irukku. Romba happy.

0: everybody, Tamil Nadu has just witnessed history, from delivering punch dialogues to ruling the world of Tamil cinema to now making policy decisions and becoming the king of arts power corridors. Talapathy Vijay is Chief Minister of Tamil Nadu. But what exactly is the story of Talapathy Vijay's rise to power? Bringing you all the optics, the politics, the twists and turns, and the real story of Vijay becoming the Chief Minister of Tamil Nadu.
1: A new era of a real secular social justice.
2: உங்கள்ல ஒருத்த மாதிரிதான், உங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரிதான், உங்க புள்ள மாதிரிதான், உங்க தம்பி மாதிரிதான்.
1: This is a new beginning.
2: Confident ஆ இருக்கு.
0: Happened at Vijay's oath-taking ceremony today. There was cinema-style delivery of the oath, punch dialogues, more importantly, dramatic events. But beyond the noise of whistle and all the spectacle, there was also substance, because Vijay also announced some important policy decisions, including one on women's safety. And now lies the challenge of fulfilling the expectations of people. Remember, people from cinema have been chief ministers of Tamil Nadu before, be it Jay Jayalalitha or even M.G. Ramachandran. But those people spent years in politics before becoming the chief minister. Vijay already has the top job. Officially, Vijay Sarkar has begun.
1: This is a new beginning. A new era of a real secular social justice starts now.
3: With that power punch, Tamil Nadu's real-life Jananayagan made his blockbuster debut.
1: Sri Joseph Vijayenum Naan.
3: Chief Minister C. Vijay Joseph took oath at the Jawaharlal Nehru Stadium in Chennai at 10 a.m. on Sunday.
1: Aandavan meedhu aanaiyittu urudhi mozhugiren.
3: It was Governor Arlikar who administered the oath of office. Vijay took the vow in master style.
1: Sri Joseph Vijayenum Naan, Tamil Nadu Arasin Mudalamaicharaga, Tharapatta Makkal Anaivarukkum, Aandavan Meedhu Aanaiyittu Urudhi Mozhugiren.
3: Dressed in black and white suit that he got custom made for the swearing in, and with his trademark black tikka, Vijay entered the stadium with swag and style. He walked into the arena with his coalition partner, Rahul Gandhi. The stadium erupted in cheers and whistle podu. In the audience were his parents, Chandrasekhar and Sobha, and his partner, Trisha, who appeared ecstatic. Along with Vijay, 9 ministers were also sworn in. His trusted lieutenants, the core team of the TVK. Soon after oath, Chief Minister Vijay got straight down to business, signing 3 orders signalling his Sarkar's priority. 200 units free electricity, a special task force for women's safety, and a crackdown on drugs. Orders signed, it was then time for a political punch. He started with the motion.
2: ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பிறந்த ஒரு பிள்ளையா, எனக்கும் வாழ்க்கையில வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்றும் பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்துலாம் வந்துடல. உங்களை மாதிரி தான், உங்களில் ஒருத்த மாதிரி தான், உங்கள் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி தான், உங்கள் புள்ள மாதிரி தான், உங்கள் மகன் மாதிரி தான், உங்கள் அண்ணன் மாதிரி தான், உங்கள் தம்பி மாதிரி தான்.
3: Switch gears to welfare.
2: இது உங்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பேன். போதை பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்து அதை நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். என்ன அவமானப்படுத்தினவங்களாகவே இருந்தாலும், என்ன கஷ்டப்படுத்தினவங்களாகவே இருந்தாலும், அவங்களும் என் மக்கள் தானே.
3: And then hit out at the DMK.
2: இன்னொரு விஷயமும் நான் இங்க சொல்லணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம்.
3: The ceremony ended with a selfie moment. The Thalapathi CM then headed straight to the secretariat and took the proverbial throne. He then paid tribute to reformer Periyar, positioning himself within the state's long-standing Dravidian and social justice tradition. All eyes now are on Chief Minister C. Joseph Vijay and his real Sarkar. NDTV Bureau Report.
0: Well, history has been scripted in Tamil Nadu. Now, Vijay remains the face of the cabinet. He is the only power center, like he said. But there are also 9 other people who took oath as ministers. This

0: It was Governor Arlekar who administered the oath of office. Vijay took the vow in master style.
1: ஜெயனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக தரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
0: Dressed in black and white suit that he got custom made for the swearing in and with his trademark black tikka, Vijay entered the stadium with swag and style. He walked into the arena with his coalition partner, Rahul Gandhi. The stadium erupted in cheers and whistle podu. In the audience were his parents, Chandrasekhar and Sobha, and his partner, Trisha, who appeared ecstatic. Along with Vijay, 9 ministers were also sworn in. His trusted lieutenants, the core team of the TVK. Soon after oath, Chief Minister Vijay got straight down to business, signing 3 orders signalling his Sarkar's priority. 200 units free electricity, a special task force for women's safety and a crackdown on drugs. Orders signed, it was then time for a political punch. He started with the motion.
2: அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பிறந்த ஒரு பிள்ளையா, எனக்கும் வாழ்க்கையில் வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்றும் பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்துலாம் வந்துடல. உங்களை மாதிரி தான், உங்கள ஒருத்த மாதிரிதான், உங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரிதான், உங்க புள்ள மாதிரிதான், உங்க மகன் மாதிரிதான், உங்க அண்ணன் மாதிரிதான், உங்க தம்பி மாதிரிதான்.
0: Switch gears to welfare.
2: இது உங்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதை பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்தே அதை நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். என்ன அவமானப்படுத்தினவங்களாகவே இருந்தாலும், என்ன கஷ்டப்படுத்தினவங்களாகவே இருந்தாலும், அவங்களும் என் மக்கள் தானே.
0: And then hit out at the DMK.
2: இன்னொரு விஷயமும் நான் இங்க சொல்லணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம்.
0: The ceremony ended with a selfie moment. The Thalapathy CM then headed straight to the secretariat and took the proverbial throne. He then paid tribute to reformer Periyar, positioning himself within the state's long-standing Dravidian and social justice tradition. All eyes now are on Chief Minister C. Joseph Vijay and his real Sarkar. NDTV Bureau Report.
3: Well, history has been scripted in Tamil Nadu. Now, Vijay remains the face of the cabinet. He is the only power center, like he said. But there are also 9 other people who took oath as ministers. This includes an ex-political consultant, 2 doctors, 1 actor, and others who have been part of Vijay's political journey for a long time. Here's a look at Vijay's cabinet that was sworn in today.
1: C. Joseph Vijay enum naan

சும்மா கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா?

0: इलेक्ट्रिक व्हीकल है वो भी कोशिश करें कि इलेक्ट्रिक व्हीकल का ज्यादा से ज्यादा उपयोग करें।
1: And after days of relentless back and forth, Talapathy Vijay has finally been sworn in as Tamil Nadu Chief Minister. Speaking at his oath-taking ceremony, Tamil Nadu CM announced three orders within minutes of swearing in. Post the swearing-in ceremony, the Chief Minister went to the Secretariat. He received the Guard of Honour, signed an order, sat on the Chief Minister's chair. Shortly after taking charge as a CM, Vijay also visited the Periyar Memorial, paying tribute to one of the TVK's ideologues. He also held a high-level law and order huddle, taking stock of the situation and meeting the Chief Secretary. The Tamil Nadu Chief Minister has hit out at the DMK in his first speech, raking up the issue of economic crisis in the state, saying DMK had emptied the state coffers.
2: Makkal nalangalai mattume lachiyamaga konda namad arasukku pakkabalamaga nindru aadaravai valangi ulla காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களே, பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய மை பிரதர் திரு ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய திரு கே சி வேணுகோபால் அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மதிப்புக்குரிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள், சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா, இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன், This is a new beginning. A new era of a real secular social justice starts now.
1: Meanwhile, Vijay's father gets emotional, says, "My dream and my wish have been fulfilled by my son." Listen.
3: இவரே என்ன வேணுங்க எனக்கு, என்னுடைய ட்ரீம், என்னுடைய கனவு
4: கேட்டதுன்னு,
3: அந்த கனவு அவர் நிறைவேற்றிருக்கிறார். என்னுடைய கனவை என் பிள்ளை நிறைவேற்றிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு முதல்வராக இருக்கிறார்.
5: ஹாப்பி அன்னையர் தினம். விஜய் வந்து நன்றாக ரொம்ப நல்லா இதை எடுத்து நடத்துவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, பார்க்கலாம்.
6: Extremely happy from bottom of my heart, and we really owe a lot of thanks to all the citizens of Tamil Nadu and everyone from the world, from all over the world.
1: NDTV's Sam Daniel also spoke to actor Trisha after Vijay took oath as Tamil Nadu Chief Minister. Listen in.
7: Is it a blockbuster of kind?
8: Sir, I'm very happy. Congratulations.
7: Is it a blockbuster of kind?
8: Sir, I'm very happy. Congratulations.
7: Is it a blockbuster of kind?
8: Sir, I'm very happy. Congratulations.
1: NDTV's managing editor Shivarur, who's reporting from Ground Zero, spoke to TVK fans on their first reaction on the new government formation. Vijay has the support of the young and the old coming out in large numbers. Have a look.
9: We've got a young little fan of Vijay here. You were inside?
10: Yes, sir.
9: How was it?
10: It was very nice, and it was goosebumps to see his speech more. And we got excitement of...
9: Your Chief Minister is sitting on the Chief Minister's chair now.
10: Yes, sir.
9: You want to congratulate him?
10: Yes, sir. Congrats, Talapathy Chief Minister Vijay. Thank.
11: Why do you like Talapathy so much?
9: He's sitting on the Chief Minister's chair as you speak. You can't see him right now on NDTV. Yeah. He's sitting on the Chief Minister's chair at the State Secretariat.
10: Yes, sir.
9: Finally, he's sitting to take his decisions. Why do you like him as Chief Minister?
10: Because he works hard for his politics and his acting. He works... too hard, and he got so many

0: கொண்ட நமது அரசுக்கு பக்கபலமாக நின்று ஆதரவை வழங்கியுள்ள காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை, பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய மை பிரதர் திரு ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய திரு கே சி வேணுகோபால் அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மதிப்புக்குரிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள், சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா, இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன், This is a new beginning. A new era of a real secular social justice starts now.
1: Meanwhile, Vijay's father gets emotional, says, "My dream and my wish have been fulfilled by my son." Listen.
2: இதுல என்ன வேணுங்க எனக்கு? என்னுடைய ட்ரீம், என்னுடைய கனவு
3: கேட்டதுன்னு,
2: அந்த கனவு அவர் நிறைவேற்றிருக்கிறாரு. என்னுடைய கனவை என் புள்ள நிறைவேற்றிருக்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு முதல்வராக இருக்கிறாரு.
4: ஹாப்பி அன்னையர் தினம். விஜய் வந்து நன்றாக ரொம்ப நல்லா இதை எடுத்து நடத்துவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம்.
5: Extremely happy from bottom of my heart, and we really owe a lot of thanks to all the citizens of Tamil Nadu and everyone from the world, from all over the world.
1: NDTV's Sam Daniel also spoke to actor Trisha after Vijay took oath as Tamil Nadu Chief Minister. Listen in.
6: This is a blockbuster of
7: panic. Very happy. Congratulations. Congratulations.
6: Is it a blockbuster of panic?
7: Very happy. Congratulations. Congratulations.
6: Is it a blockbuster of panic?
7: Very happy. Congratulations. Congratulations.
1: NDTV's managing editor Shivarur, who's reporting from Ground Zero, spoke to TVK fans on their first reaction on the new government formation. Vijay has the support of the young and the old coming out in large numbers. Have a look.
8: We've got a young little fan of Vijay here. You were inside?
9: Yes, sir.
8: How was it?
9: It was very nice, and it was goosebumps to see his speech more. And we got the excitement of...
8: Your chief minister is sitting on the chief minister's chair now.
9: Yes, sir.
8: You want to congratulate him?
9: Yes, sir. Congrats, Talapathy, Chief Minister Vijay. Thank.
10: Why do you like Talapathy so much?
8: He's sitting on the chief minister's chair as you speak. You can't see him right now on NDTV. Yeah. He's sitting on the chief minister's chair at the state secretariat.
9: Yes, sir.
8: Finally, he's sitting to take his decisions. Why do you like him as chief minister?
9: Because he works hard for his politics and his acting. He works too hard, and he got so many problems for his works and everything.
8: So what would you like to say to Vijay? He's listening to you right now on NDTV. What would you like to say to Chief Minister Vijay?
9: Sir, you are very brave and active too for us, and we hope that you will serve for us and Tamil Nadu. Thank you, sir.
8: You have...
10: How old are you?
9: I am very happy now.
10: Then
9: I am 11 years old.
8: Okay. Thank you very much. Thank you very much. One of the youngest supporters of Vijay there, congratulating Vijay as he sits in the chief minister's chair. It doesn't get more symbolic than that.
11: I am happy. Vijay Mudalamaichar sir pengalukku paadhagaappu kodukuren solli irukkaraaru. Romba sandosama irukku. Romba romba happy, happy, happy.
8: You have a woman saying she is extremely happy that one of Vijay's first announcements was the safety of women.
1: And Tamil Nadu sees not just a new chief minister, but also a freshly sworn in cabinet. 9 leaders have been sworn in as ministers of Tamil Nadu cabinet, which includes veteran leader K.A. Singotian, who joined TV.